அன்னோனு அவனு தானே. கேள்மறி நீ கேள்மறி, கொலைகார நானே நானே, அன்னோனு அவனு தானே. கேள்மறி நீ கேள்மறி, கலைகார நானே நானே,

நிமித்தம் தத்துவம் தீம் தத்தை தாந்தமும் தீந்தமும் கை சுந்தர கண்டரே

0: 사람을 가난하게 하지 않았다가
1: 수디라, 넌 너 아버지를 먹고 있던 맞는 내가
2: 아들아, 아버지를 먹고 내려 먹을래.
0: மகனன் கற்பன் மனசு இல்ல நின்று முத்திரம் அருணர் வந்தான் வந்தான் அதுவும் ஐந்து சமிட்டு சுதிரா
1: ಚಹಾ ಕೊಡ್ತೀವಲ್ಲ ನಾನಂತ್ಯ ಚಹಾ ಕುಡಿದ್ರೆ